வசுதேவுடுங்க வசுமதீச ருத்விஜுண்டனி விசாரிஞ்சு பூஜிஞ்சிதே வைபாயனுண்ட தர்மயுக்தி ஆச்சார்யுடன்